அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்று நினைவலைகள். நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரம் எல்லாம் கனைவலைகள் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் அந்த மெமரிஸ் வந்தது. அதில் ஒரு ஃபோட்டோ வந்து நின்றுது. அந்த ஃபோட்டோவில் வந்து என்ன, என் சின்ன பொண்ணு வாங்கி கொடுத்த முதல் குட்டி சாம்சங் ஃபோன் அவளுடைய இதில் வாங்கி கொடுத்தது. அந்த சாம்சங் ஃபோன் வந்து ஒரு ரொம்ப குட்டியாக ஃப்ளிப் பண்ணலாம், அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே. அதனால் யாருமே அந்த காலத்தில் கால் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருந்ததுனால லேண்ட்லைனில் தான். அது என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுத்தேன் அப்பப்போ எடுத்து அந்த ஸ்க்ரீனை மட்டும் தேய்ச்சி தேய்ச்சி ரொம்ப அழகாக அது வச்சுப்போம். அது குட்டி ஒரு பஸ் மாதிரி ஒன்று. அப்போல்லாம் அதிலெல்லாம் வந்து அந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் வரவே வராது. ஏதாவது ஒரு இது வந்தால் கூட சும்மா அப்படியே ஒரு மாதிரி மொபைல் எடுத்தோம்னா ஒரு மாதிரி லோட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ளே ஒரு தூக்கமே போட்டு வந்துடலாம். இப்போ மாதிரி அந்த வீடியோ கேம்ஸ்லாம் எல்லாம் விளையாடுறது கிடையாது. ஏதோ ஒரு ஆசையாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அப்புறமா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் ரசித்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறமா நான் முதல் அந்த ஃபோன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்தது எனக்கு நோக்கியா ஃபோன் தான். அதுவே நான் கிட்டத்தட்ட 5 வருஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த சாம்சங், அது ஒரு 7 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு எல்ஜி ஒன்று, மடிய சாம்சங். அப்புறமா ஐஃபோன் வந்துடுத்து. ஆனால் வருஷக்கணக்காக வச்சு யூஸ் பண்ணதுன்னு சொன்னால் அந்த க்யூட் சாம்சங் சொல்லலாம். இது மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுடைய முதல் ஃபோன், அந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோக்கள் இதெல்லாம் வந்து நிஜமாக சொல்லலாம். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்ல ஒரு மெமரிஸ் தான் அது. நான் சமீபமாக மறைஞ்சவங்க எஸ் ஜானகி அம்மாவை பற்றின ஒரு எபிசோட் போன எபிசோடில் பேசிஞ்சேன். அதனாலே என்னவோ தெரியல, இந்த என்னுடைய சோஷியல் மீடியா முழுக்கவே அவங்கள பற்றின ஒரு நிறைய தகவல்கள், அப்படியே புகழ் மழை தூறல்கள் அப்படின்னு தினமும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து தினமும் கொட்டின்னு இருக்கு. இது மாதிரி ரொம்ப பிரபலமானவங்கள் அந்த அவங்க வந்து மறைஞ்சு போனதுமே அவங்கள பற்றின பதிவுகள் நிறைய அந்த சோஷியல் மீடியாவில் வரும். அதில் அவங்கள பற்றின நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் அதில் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வந்து பகிரப்படும். அப்படி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒன்று தான், இவங்க த்ரிஷா கிருஷ்ணன் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. சரி, அதனுடைய இது என்ன?

அப்படின்னா அதை பற்றின ஒரு ஒரு இது தான். நம்மளுடைய 1996 அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லை, அந்த ரீயூனியன் மாதிரி. அதில் ஒரு காட்சி, அது எப்படின்னா ஒரு மங்களமான ராத்திரி நாடியில் ஒரு யாரும் இல்லாத ஒரு தெருவில் ஒரு 30 வயசு ஒரு பையனும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை நிற்கிறாங்க. அந்த பையன் வந்து அந்த அவளுக்கு வந்து ஒரு வீட்டை ரொம்ப அழகாக இதுவாக காமிக்கிறான். அந்த வீட்டோட நேம் போர்டை காமிச்சதுன்னா அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங். அது ஏ எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னு கேட்குறான். மொபைலையும் கொடுக்குறான், அந்த காஸ்ட்லி மொபைல். இரு அந்த நேம் போர்டு வர்ற மாதிரி, என்னோட வர மாதிரி பார்த்து எடுங்கிறார். அதே மாதிரி கொஞ்சம் நாளை நகர்ந்து அந்த இதுக்கிட்ட நிற்கும் போது அப்போ ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து ஒருத்தர் வந்து கண்ணா இதை இறக்கிட்டு கீழே இறங்கிட்டு, யார் நீங்கள், என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த இவன் வந்து ஒரு இது சொல்லுவான், அதாவது அதுக்குள்ளே அந்த கார்லேருந்து ஒரு அம்மா வராங்க. ரொம்ப அந்த ஃப்ரேமில் வந்து அந்த முகம் வந்து இவங்க ஜானகி அம்மா. அவளை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் அப்படியே அதிர்ச்சி இதுவாக இருக்காங்க. இதை சொல்லுவாங்களே கண்ணதாசனில் ஒரு ஒரு வரி வரும், பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்ததி. அது மாதிரி அவங்களுடைய ஆஸ்தான தெய்வம் மாதிரி அவங்க வந்து நிற்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும், அப்புறம் என்ன வாசலில் நின்றுதான் எப்படி வா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு ரெண்டு பேரையும் கூட்டின்னு போகிறாங்க. உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியல, ஷாக். அது அந்த பையன் தான் சொல்லுவான், ஐ மீன் நாட் பையன், விஜய் சேதுபதி இந்த கேரக்டருக்கு. இவர் ரொம்ப நல்லா பாடுவா, ஸ்கூல் டேஸில் வந்து நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கா. உங்கள் பாட்டுன்னு அவனுக்கு ரொம்ப இது, உங்கள் பாட்டு மட்டும்தான் பாடுவோம் அப்படின்னு. அப்படியா ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நானும் கேட்குறேன்னு நம்ம சினிமாவில் நம்ம கேட்போம்ல, ஒரு மாதிரி ஒரு அவங்களுடைய சிரிப்பு ஒரு மாதிரி அது மாதிரி அது மாதிரி இருக்கிற நாளைக்கு இவங்க திருஷாவும் பாடுறாங்க, கோடையில் வாடாத கோவில் புறான்னு. அந்த ரெண்டு லைனை பாடினதுமே அந்த வரியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி பாடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த படத்தில் வந்து எல்லாருமே அவங்க வந்து ஜானகி அம்மா, அவங்க பையன், இவங்க த்ரிஷா, அவர் விஜய் சேதுபதி, இது வந்து ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் யாரோ ஷேர் பண்ணி, ஆனால் இந்த இந்த காட்சி திரைப்படத்தில் வரலைங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டு பகிர்ந்துருந்தாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபேஸ்புக் அல்காரிதம் வந்து இது மாதிரி நிறைய அப்படின்னால பண்ணுதுன்ட்டு அழுத்துண்டா கூட, இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய இதில் வந்து என்ன அழகாக நமக்கு வந்து ஷேர் பண்ணுது இந்த நினைவுகள் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்த படம் பேர் பகல் நிலவும் தான் நினைக்கிறேன், முரளி ரேவதி, ஆமாம் நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்த அந்த வந்து பூமாலையே தோல் சேரவான். ஆ, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த 96 படத்துடைய அந்த கேரக்டருடைய பேர் கூட ஜானு. சரி, பாட்டுக்குள்ளே போயிடலாம்.

96 படத்தை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி நம்மளுடைய நிறைய சோஷியல் மீடியா மூலியமாக அந்த ரீயூனியன் ஒன்று நம்ம எல்லோரும் ஒன்று சேரணும். அது ஒன்றும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் ஏதோ ஒரு ஒரு காதல் இருக்கும் ஒரு ஸ்கூல் டேஸில், அதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறது தான். அது மட்டும் இல்லை, அந்த நட்பு வட்டாரத்தில் நம்ம ஊருக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக சொன்னால் எங்கள் ஊர் வேலூரை பொறுத்து சொல்லணுன்னா, பப்ஸு, பேக்கரி, அப்புறம் கண்ணன் சோடா ஃபேக்ட்ரி, இது மாதிரி சொல்லலாம். ஒரு ஒரு இது தான், அது ஒரு மாதிரி மல்டி லிங்குவல் மல்டி கல்ச்சர் எங்கள் ஊர். இது நிறைய பேர் இந்த 96 படத்தை வந்து அப்போ பெருசாக பேசப்படலைன்னாலும், ஆனால் அதனுடைய தாக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. ஏன்னா எல்லாருமே நம்ம கடல் கடந்து ஒரு வேலை, கல்யாணம், குழந்தைகள், குழந்தைகளுடைய படிப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட சார்ந்த வாழ்க்கை. இப்போ எங்களுடைய காலகட்டங்கள்லாம் குழந்தைகளை சார்ந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அப்படி அரிதாக எங்கேயாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா அந்த மாதிரி அந்த காலத்துக்கே போய் அந்த அந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு வர்றோம் இல்லையா. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி மாறிடுது, ஆனால் உரையாடல்கள் நேராக பார்க்காட்டா கூட அந்த ஒரு ஒரு சொல்லுவாங்களே நிதர்சனமான ஒரு நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமான நிறைய விஷயங்களை இந்த காலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிற ஒரு இதுக்கு வந்து இந்த 96 படத்தை நான் வந்து சொல்லுவேன். இப்படித்தான் இந்த நினைவலைகள், ஃபேஸ்புக் நினைவலைகளில் ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு ஒரு விஷயத்தை என்னென்னா, என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சது. அவன் இருக்கிறது இந்த அதர் எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி.

அமெரிக்காவில். ஆடி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு மாத பிறப்புன்றதுனால அவனுடைய ஒய்ஃப் எல்லாம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. அன்றைக்கி அந்த ஆடி வெள்ளினா நிறைய பேர் இந்த விளக்கு பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இவர் போயிட்டு எல்லாருமே அந்த கோவிலை வந்து இவரை சேர்த்து ஆண்கள் ரொம்ப பேர் இல்லையா, அதனால் இவர் போயிட்டு இந்த ஏதோ சுவாமிக்கு அபிஷேகம் இல்லை அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு திற போட்டிருந்து தான் போயிட்டு இந்த கோவிலில் ஒரு இது பக்கமாக சாஞ்சில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஒரு குழந்தை வந்து பின்னாடி வந்துட்டு கிராண்ட்பா அப்படின்னு தான் இவருக்கு இந்த ஊரில் யார்ப்பா என்ன நான் தன்னை போய் கிராண்ட்பான்னு சொல்லுவாள்ட்டு திரும்பி பார்த்துருக்காரு. ஒரு 3 வயசு இருக்கும் பார்த்தா குழந்தையோட மூஞ்சி வந்து எங்கேயோ ஒரு பரிச்சயமான ஒரு மூஞ்சி. சுற்றி முத்து பார்த்துருக்காரு யாரும் இல்லை. அந்த பையன் என்ன பண்ணால் மடியில் உட்காந்துருக்கான் போல் இருக்கு. கொஞ்ச நாள் விளையாடிட்டு சட்டையை தொட்டிருக்கான். நீ போட்டிருக்க சட்டை ரொம்ப நல்லாயிருக்கு, ஐ லைக்கிட்டு இருக்கான் அப்படியே ரொம்ப தேங்க்ஸ். பேரை கேட்டிருக்காரு, சரி யார் கூட வந்திருக்கேன்? பாட்டி இதை பாருங்க அப்படின்னு கையை காமிச்சிருக்கான் ரொம்ப தூரம். அந்த இதுகிட்ட அம்மன் சரணதி அந்த இதுகிட்ட கூப்பிடல. அப்புறம் ரொம்ப இந்த சட்டை ரொம்ப நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்கான். அந்த முகத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி இதுவாக ஷாக் ஆகிருக்கு. எனக்கும் அவள் ஃப்ரெண்டு தான் ஆகும். என்னுடைய நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் படித்தோம் 11th வரைக்கும். 11th பிறகு அவள் வந்து படிக்க மேலே கண்டினியூ பண்ணலை, கல்யாணம் ஆகி கேரளா போயிட்டான். இதெல்லாம் வந்து 1974 பிறகு ஒருத்தர் கான்டாக்டே இல்லை. அதுக்கப்புறமா என்னுடைய படிப்பு அவனுடைய படிப்பு, அவன் வந்து பிஎஸ்ஜி போனான் இன்ஜினியரிங்கு போனான் எங்கேயோ அப்படியே காலகட்டங்களில். ஆனால் நாங்கள் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஃபேஸ்புக் மூலிமா பார்த்தோம். இன்றைக்கி அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டு எனக்கு ஃபேஸ்புக் இதில் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு சொன்னான், சுவலட்சுமி பார்த்தேன் நான். ஓ எப்படின்னா இந்த மாதிரி அவன் பேத்தியோ பேரனோட வந்திருந்தா எப்படின்னு விட்டு. இது எதுக்கு சொல்கிறேன்னா ஃபேஸ்புக்குங்கிறது இவ்வளோ மெமரிஸை கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா. அப்புறம் பேசின்னு இருந்தோம். அவ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணை சாக்கிட்டு அமெரிக்கா வந்து இப்போது பொண்ணு சிங்கிள் மதராக இருக்கிறதுனால பேர குழந்தைகளை பார்த்துண்டு அப்படி பொதுவாக இருக்குது. ஸோ இது எப்படின்னா இன்றைக்கி எத்தனையோ வருஷங்கள் கழித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முகனு இல்லை எல்லாத்தையும் ஒன்று ஒருத்தர் கல்யாணம் காத்தியில் பார்த்துக்குறோம். அவன் சொன்னான் இந்த மாதிரி எப்போ ஒரு வாட்டி ஃபேஸ்புக் மூலியமாக அவன் பொண்ணு போட்ட ஃபோட்டோ வச்சு தொடர்பு பண்ணியிருக்கான், ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றும் பதில் இல்லை. எத்தனையோ வருஷம் கழித்து இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு நான் அவளை பார்த்தது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப இதுவாக இருக்குன்னு சம்திங் நாங்கள் எத்தனையோ ஷேர் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரன் மூலியமாக அந்த தொடர்ந்து அந்த உறவு வந்து கிடைச்சது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாடல் நான் போடுறேன், இதுக்கும் நான் சொன்ன நிகழ்ச்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. கேட்போம்.

மூணு நாள் முன்னாடி நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் தான். அதில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க, எனக்கு 60 வயசாகுது, குழந்தை இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்கார். முதல்ல எல்லாம் ஃபோன் பண்ணுவார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் இப்போ எப்போது ஒரு வாட்டி தான் பேசுகிறாரு, அதுவே பெரிய விஷயம். ஆனால் எனக்கு வர்ற பணம் எனக்கு எதுவுமே குறை வைக்கலை. அவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும்தான், எனக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்குது. காலையில் எழுந்துப்பேன், வீட்டு வேலை பார்ப்பேன், எல்லா வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமாக நான் வாசலில் உட்காருவேன். சில நேரத்தில் வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும், அந்த அமைதியை கிழிச்சுன்னு அந்த செவத்து செவற்கொழி வைக்க கிழிச்சு கிழிச்சு கிழிச்சுன்னு தெரியுமா, அந்த ஒரு சத்தம் மட்டும்தான் எனக்கு துணைக்கியிருக்கும். அந்த மாதிரி நாளில் தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு யோசனை சொன்னாங்க, நீங்கள் ஏன் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த பொண்ணு வந்து இந்த ஜெனரேஷன் பொண்ணு, எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அந்த அக்கௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு நல்ல ஃபோன், நல்ல ஒரு ஃபோனை வாங்கி அது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடினா எனக்கு தெரிஞ்சது லேண்ட்லைன் கனெக்ஷன் தான். முதல் தடவையாக ஃபேஸ்புக்கை தொடங்கி அதில் என் ஃபோட்டோவை பார்த்துட்டு போட்டேன். அப்போ நான் நினச்சேன் யாருமே கவனிக்க மாட்டாங்க, என்ன போய் யார் பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். இந்த எங்களுக்குன்னு ஒரு ஒரு குரூப் மாதிரி உள்ள இங்கே ஒரு அம்மா வந்துட்டு, அக்கா நல்லா இருக்குங்க அக்கா அப்படின்னு

இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா அறவதுன்னு யாரும் சொல்ல மாட்டேன். இப்படி எல்லாம் மாதிரி ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, கான்டென்ட் ஏதாவது கூட சேர்த்து எழுதுங்கன்னு. இப்படி என்னுடைய வட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. ஒரு நாள் என்னுடைய தோட்டத்தில் பூத்த பூவை பற்றி போட்டிருந்தேன், ரொம்ப பூ அழகாக இருக்குது. அதுக்கு ஒரு டிப்ஸ், ஒரு நாள் என்னுடைய ஒரு அந்த எனக்கு பக்கத்து வீட்டில் வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பையன், இப்படி மாதிரி ஏதாவது ஒன்று வாலத்தை பார்த்து இப்படின்னு ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். அப்படி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஏதாவது போஸ்ட்டு போடல அப்படின்னா இங்கே வெளில போயிருந்தேன் ஏதாவது இருந்தேன், உடனே என்னக்கா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறவங்க வந்தாங்க. அப்படியே இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு உற்சாகமே வந்துடுது. ஓ, நான் தனியாக இல்லை, என்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பேன். சொந்தங்கள் மட்டும்தான் உறவே இல்லை, சந்திக்காத இந்த ஃபேஸ்புக் மூலியமாக இருக்கிற இத்தனை பேரும் எனக்கு உறவுன்ற மாதிரி தான். அன்னையிலேருந்து எனக்கு நான் தனிமை அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. நிஜமாக சொன்னால் அது ஒரு மாதிரியான ஒரு இது தான். நிறைய வார்த்தைகள் கற்றுனேன், நிறைய உலகத்தை தெரிஞ்சுருந்தேன். ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் என்ன, நான் வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டேன் அப்படின்னு. அவங்க தன்னை ரொம்ப அழகாக மனசை வச்சுட்ட மாதிரி அவங்க அந்த ஃபேஸ் அந்த போஸ்டில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. எஸ், அவங்க சொன்னதில் எதுவுமே பொய் இல்லை, உண்மைதான். ஆனால் அதுக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்தது என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு சொல்ல யோசிக்கவே வச்சது. அது ஒன்று, ஒரு போஸ்ட் என்ன, நம்மில் பல தங்கள் வழிகளை ஒரு முகமடிக்கு பின்னால் மறைத்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்தது. நான் யோசித்தேன், நம்மளை நிறைய பேர் அந்த மாதிரி தான், எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், சொல்ல முடியாத அவமானங்கள் எல்லாம் கடந்து தான் வந்து தன்னைத்தானே தேத்திண்டு இந்த மனப்பக்குவத்தை அடைஞ்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளே உடஞ்சே போயிருந்தாலும் வெளியில் பார்க்கும்போது தங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி அழகாக புன்னகையாக நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் அழகாக இருக்கேன், நான் அன்பாக இருக்கேன் அப்படின்னு. இந்த போஸ்டர்கள்லாம் வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும். இங்கே நான் வெளியிலேருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா கூட உள்ளுக்குள்ளே ஒரு அழுகை இருக்குது. அது ஒரு மாதிரி மௌன ராகம் தான் சொல்ல முடியும். இது ஒரு மனசுக்குள்ளே அழற ஒரு வித்தை தான் அது. சரி, மௌனராகம் படத்துலேருந்து எஸ் ஜானகி அம்மா பாடின இந்த பாடல் கேட்கலாம்.

எப்பவுமே ஒரு சில பாடல்கள் வந்து அந்த பாட்டுக்காக மட்டுமே நமக்கு பிடிக்கிறது இல்லை, நம்மளுடைய நினைவுகளுக்காக கூட அந்த பாடல்கள் நமக்கு பிடிக்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு இதுகள் யூடியூப்பில் அப்படியே வச்சுட்டு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அப்போ ஒரு பாட்டு ஒன்று போகுது. அந்த பாட்டு வந்து கிழக்கால செவுத்து பக்கம் அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று, கூடவே கொஞ்சம் சவுண்டு வச்சுட்டு அந்த பாட்டை கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஞாபகங்கள்னா, எங்கள் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு வெளியூர் போனாக்க ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவார். இத்தனை நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் இன்றைக்கி நம்ம செல்ஃபோனில் சொல்கிறோம் இல்லை, ஒன் ஹவர் லேட்டாக ஹாஃப் அன் ஹவர் லேட்னா கூட வரத்துக்கு லேட்டாக கூட நம்ம செல்ஃபோனில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல முடியாத காலகட்டம் அது. அது மாதிரி வீட்டுக்கு வெளியில் போகிறவங்க திரும்பி வர வரைக்கும் அவங்கள பற்றின எந்த தகவலுமே நமக்கு தெரியாது. எங்கள் அம்மா வந்து ஊரில் இருக்கிற நாளில் ரொம்ப நாளை சாப்பிடாம காத்துன்னு அப்பா வர வரைக்கும், ஆனால் ரொம்ப தூரம் வெளியூர் போகிறார் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பள்ளி சத்தம் இடும் இல்லையா, கவுளி சொல்லி திருவாங்க, கிழக்கால கவுளி சொல்லியிருக்கு அப்படின்பாங்க. அதாவது கிழக்கால கவுளி சொன்னால் ஒரு சுப பலன் அப்படின்னு இந்த பஞ்சாங்கள்லாம் போட்டிருக்கும். அது மாதிரி இந்த கவுளி சொல்கிறதுக்கு பலன்கள் அது மாதிரிலாம் இருக்குது. அதாவது தகவல் தட இந்த மாதிரியான கம்யூனிகேஷன்லாம் இல்லாத காலகட்டங்களில் சகுனம் மட்டும்தான் மனுஷனுடைய நம்பிக்கை, நம்பிக்கை மட்டுமே இல்லை தைரியம் கூட சொல்லுவாங்களே இதோ வந்துடுவாங்க அப்படின்னு. கொஞ்சம் விவரம்லாம் தெரிய தெரிய, ஏம்மா நம்ம வீடே இருக்கிறது கிழக்கு பக்கம்தான், உனக்கு என்ன அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்க நினைப்பேன், ஆனால் மனசுக்குள்ள நினச்சிப்பேன். அப்போல்லாம் துசுக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லை அதையே நம்ம அப்படின்னு. இன்றைக்கி கூட இவ்வளோ டெக்னாலஜியில் நடந்த இருக்கிற இந்த காலகட்டங்களில் கூட இந்த கவுளி சொல்கிற பலனுக்கு இந்த நம்பிக்கை இன்றைக்கி கிராமத்து பொருளுக்கு உண்டு. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்தாங்க இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னா கூட இந்த ஒரு சில பாடல்

நினைவுகள் வந்து அவங்களுடைய நினைவுகளை நினைவுபடுத்திகிட்டு தான் இருக்கும். இந்த கிழக்கால செவத்து பக்கம் கவுளி சொல்லுதடி அப்படின்னு இந்த பாட்டை கேட்கும்போது இந்த நினைவுகள் வந்து இந்த காலம் சொல்லுவாங்களே எங்கள் அம்மாவோட